0: ஷஃபாஇ தெவ்வும் வணி முழிம் வெஸ் அல்லாஹ் உடுத்தக்காய் பிம்க வெறுக்கம் வணி வெஸ் எஹலாங்கஷ் திங் தியபீஹும் ருஜு ஆக்குரவாஹுஷி எஹலாங்க ஹதுரதஷே.
1: وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَحْدَهُ

0: பீவிக்கும் இங்கே செய்யாதுங்க, எனக்கு எனக்கு முடி ஜிந்தகதியே எங்கே தான் மேம் ஒன்று ஒன்று ஏ வரப்பட்டு சமாளிக்கும் தெரிஞ்சேன் மேம் பேப்பேன் அழகு நுக்கூடக்கம் ஒன்றான் அழகு மீ அழகு தரம் வெஸ் மீ டெஸ்ட் ஹோதான் நிமிக்கிங் ஆஸ் டெஸ்ட் ஹோதான் சுவாலுக்கு ரிப்போர்ட்டுக்கு நேமா தென் நம்பினா எச்சிக்கை வெஸ் மார்க்ஸ் அக்கறாத்தஸ் இங்கே குதிரை எங்கே நேக்கா ரிப்போர்ட்டுக்கு நேம் குஜ்ஜா எச்சிக்கியா எரிமேத்கியா அந்த புதி ஏழு குரானுக்கா இங்கே
1: அஸ்ஸலாமு அலைக்கும்
2: வரபதிவே ரிஃப்ரெஷ் வெல்லாம் வரப்படா பேனவா பைதேதோ ஏம் ஆகுண்டே கோஃபியுகா மீ மீன் குளுவா பண்ணி பேப்ளோ குரா மஸ்ஸக்கது கதேரேன் தாசா கொல்லம் ரிஃப்ரெஷ் வெல்லாம் மீ ஹிங்கே இச்சமாய் ஆபீஸ் தெரேக சோஷல் ஹர்காத்தோ கலிபியா கிஹம வரன் நமுனா பேப்ளோ காகுண்ட தன்னவா ஏங்கேதோ
1: மீ
2: வரா போடா மீ மீ மீயோங்க இஸ்தாஸ்தா தினவடன்னவா மீ எவ்எஸ் மீஹக்கோ மாயூசஃபா தெரேஃபா உண்ணம் பேனும் குருணுவா ஏ எகுத பேப்ளோ ஃபாஹா குரவிஜியா அமிர்த பதலுக்கு வாஹக தக்கவா எஹி தெரிவே தெவ்வா எபேப்ளாகி மாயூஸ்கன் சில்வா திவேணி கிஹினெத்தோ பல்லவா திக எகமுக ஏகம் எகுதம் அமலிசிட்டு அமலிகுத்தும் குறைவும் குளும் குறி குறியா பிராசாக்க வாஹக தக்கவா
1: பேப்ளேங்க
2: அவங்க பாஹா குறவே நீங்க அவங்க ஏக வர நமூனா வாஹக்கான மிசாலக்கா லிபே ஆம்தனி லிபே ஆம்தனிக மிஸ்பத்தும் எமிஹக திருவிழும் கந்தத்த அமகாலு பட்டக்கா எமிஹங்க லிபே உஜூர முசார பேபே பஹாலாக திருவிழும் மெனேஜ் கொல்லா மீ கல்கு கல்கு கொல்லாங் ஏங் எச்சே ஃபாதால ரக்கா குரம் கந்த புரோதான கொத்துகே வர நமூனா மசக்கத்தின் அதிபே மே திருக்கம் கத்திசேங் அவங்க மேம் குறியும் இங்கே தோ ஏய் ரெக்ரியேஷன் கிளப்பும் அவங்க மேம் உஃபெத்தியும் மீ மீ மீ ஃபஹர் ரக்கா மசம் மம்ஃபா கியா ப்ரோக்ராம் இங்கே தோ ஏ ப்ரோக்ராமுக்கு அவங்க மேம் வர நமூனா கொத்திக்க மீ ஏக எக்கம் புறம் கொத்துக்கு இர்ஷாது அவங்க மேம் பயங்க இர்ஷாது தெவ்வா அது எம்எஸ்சி கத்துக்கு அமலே கொத்தும் பயிர்வே எம்மே புரியாம நமூனா தெக்கிவி அடிபே லிபே ஆம் தனி மீ ஹரவுத்தக பஸ்வாலவாகி புரியா மிசாலக்கு என்ன ரெக்ரியேஷன் கிளப்புக்கு மச பஹர் ரக்கா மச மம்பா புரோகிராமுக்கு அறிவு தெக்கை மிசால்
1: புரோகிராம் கேகண்ட கண்ணியுமா கம்மே தேன் பேஃப்ராக்கி வர ஹிசாபில் மொழு பேஃப்ராக்கி அமைதி ஹம எம்எம்எஸ் வாகக்குறா கமே அசுல் தேன் மீ ஹிசாபுக்கு மசல் தான் மீ போடு அதை கேவாக்க ஏகா மீ தென் குதின்னு மீ மீ இச்சி விதாழு தெவுமுக ஃபிதாழு விதாழு தெவுமுக ஸோ எம் அவஹங் ஹல்லு கொல்லவும் எம் முகிம் கமக்கி
0: குவா அருண் அசு ஹிசாவு கேவாதே கிளாஸ் ரூம் தர உண்டுருக்கோ அருண் அப்துஸ் பலானே மீ மீ மிதன் வி அணே தக்காக எச்சி பண்ணுது வேத்தோம் இங்கே தான் மிசாதக்கம் கஸ்ட்ரோ இங்கே தான் கஸ்ட்ரோ ಕಷ್ಟಪಡಿ ಮೇಲೆ ಬರುತ್ತೋ ಫ್ರೆಕ್ಷನ್ ಕಾಮ್ ಅದು ಕಷ್ಟ ಹೆದ ಮಗಸ್ ಮೀ ಅಳವನು ಬೇಣು ಕುರಾಣೆ ಮೀ ಅಣೆ ಮೀನು ನಿಂತೋ ಕದ ಪೇಪರ್ ಪ್ಲೇಟ್ ಏತೋ ಪೇಪರ್ ಪ್ಲೇಟ್ ಬೇಣು ಕೊಗ್ಗೆ ಏತ್ ಕಫಾಗೆ ಮೀ ಏ ಪೇಪರ್ ಪ್ಲೇಟ್ಗೆ ವಕ್ಕೊಂಗ್ ಇನ್ನೆಚ್ಚವೀಮ್ ಏ ಬ್ಯಾಬೆ ಕೆಫೀಮ ಏ ಏರ್ ಬ್ಯಾಬೆ ಬೆಹೇನೆ ಮುಳಿ ಫುರಿಹಮ ಹೆಚ್ಚಿಗೆ ತೆರೆ ನೆಗೆ ನೆಗೆ ದೆಕ್ಕೆನ ಫಸೆ ಏದು ಬೇಣು ಕೊಗ್ಗೆ ಹಿಸಾಬ್ಗೆ ಮೀ ಕಷ್ಟಗ ಮಸದ ಹಲ್ದು ಕೊರ
1: ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನಿಯಮಕ ಮೇ ಇದೆ ಹಮ ವರ ಹಿದ್ಮತ್ ತೆರೆ ವರ ಗಿನ ವರ ಬ್ಯಾವರ ಮಸಕ್ಕೆ ತೆ ಬೇ ಫ್ರಂಗೆ ಹಿದ್ಮತ್ಗೆ ಸಫಾತ ವಸ್ ವರ ಗಿನ ಇಗೆ ತಳ್ಗು ಮೇನ ಹಮ ಮಿ ವಾಹಕತೆ ದಕ್ಕಂ ವರ ಬ್ಯಾವರ ವಗುತ ಸ್ಪೇನ್ ಬೇನ ಮಸ್ ಕೊಮೆ ಕಮ ಕಸ್ ವಗುತ ಮಿ ಖಂಡೇಡಿಗೆ ಇಗೆ ತ ಹಮಿ ಮ ಮಿ ಹುರಿ ಹಾ ಬೇ ಫುಲ್ ಮಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಗೆ ದೆಕ್ಕೆ ವಾಹಕೆ ಗುಳವಾಲಾ ಫಳ್ಗು ಮೇನ ದೆಂದವೇ ನಿವರ ಹಮ ಹಿದ್ಮತ್ ತೆರೆ ನಮೂನಾ ಬೇ ಫುಳಕ್ಕೆ ಮಿ ಹೆಮಿ ಮ ಅಳ್ಗೊಂಡ್ ಮೆಂಗೆ ಕೌಮು ಎ ಬಜೆ ಹೆಮಿ ಕಂಕಂ ಬದ ಕೌಮುಗೆ ಫರಾತು ಇದು ಎಡ ನೋ ಕಮಕ್ಕೆ ಕೊವಾತು
0: ಗೌಮಗ ಫರಾತು ಅಳು ಎದೇ ಕಮಕ್ಕಿ ಮೀ
1: ಎದುಗೆ ಮುಜ್ತಮ
0: ಮುಜ್ತಮ ಅಳ್ಗೊಂಡ್ ಮೆಂಗೆ ಹಮ ಎರಿವೆತಿ ಅಹ್ಲಾಗು ಎರಿವೆತಿ ಅಹ್ಲಾಗು ದಕ್ಕಾಣೆ ಬಯ ಕುಣಿ ಕುತು ಏತ ಮೆಹರ ಅಳುನು ಕಾಕುತೋ ಕಾಕ ಬದಾವತ ಬುನಾ ತಿಮ್ಮಣ್ಣ ಬೇನಮಣಿ ಮೀನೆ ಮೀನ ಒಳೆ ಗುತ ಮುಳೆ ನಮೂನ ಮೀಹು ನೆತಿ ಏತ ನಮೂನಾ ಮೀಹು ಮದಿ
1: ಕೊಮೆ ಬೇಫ್ಲಕ್ಕು ನಮೂನಾಯಕ
0: ನಮೂನಾಯಕ
1: ಹೆ ಮೀಹಕ್ಕು ನೂನ ತಿಮಾಯ ನಮೂನಾಯಕ ಕೊಮೆ ಮೀಹಕ್ಕು ತಿಮಾ ಹೆ ಮೂನ ನಮೂನಾ ದಕ್ಕ ದೇಶ ಇತ್ತು ಯಾದ ಬೇಗ ಎದಮಕಿ ಮುಜ್ತಮಗೆ ರೀತಿ ಅಹ್ಲಾಗ್ ಆಲಾ ಬೇಗಂತಿಯು ಅಳ್ಗು ಮೆಂಗ್ ಎದೇನಿತಿ ಬೇಫ್ಲಾಗ ಹಿದ್ಮೆತ್ತ ಹೆ ಮೀಹು ಬಲಾಗ ತುಂಗೆ ತತ್ ಬೇಫ್ಲಾಗ ವಸಂ ಕುರಿಬು ಅದೇಸ ಅಳ್ಗು ಮೆಂಗ್ ಫರಾತು ಎದೇನಿ ಇತುರು ಕಾಮಿಯಾಬಿಯ ಎತ ದುಳೆ ಹೋಕಮ ಉಫಾವರಿಕಮ ದೆಂಗ್ ಹಮ ತಿ ಬೇಫ್ಲಾಗ ದರಿ ನವಸ್ ದುಳೆ ಹೋಕಮ ಉಫಾವರಿಕಮ ಅಳ್ಗು ಮೆಂಗ್ ಫರಾತು ಎದೆ ದಿವೆ ಕೋಮ ಕೊದ್ದೇ ಮಸಕ್ಕೆತ್ತ ಕಟ್ಟಕ ವರಬುಡ ಶುಕ್ರಿಯ ಆಯಿತು ಅದೇ ಹಫ್ತಾಗ ಮೇಸ್ತಿರಿನ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗೆ ಅಳ್ಗೊಂಡು ಮಂತ್ ಬೇಫುಳಕ್ಕೆ ವಿವಾಹಕ ದಕ್ಕಾಲಿ ಕೌಮವರ ಅಹುರಿ ಹಿದ್ಮತ್ತಿಗೆ ಕೊರಪಿ ಬೇಫುಳಕ ದೇಹರಾಜ್ಯಕ್ಕೆ ತರಕ್ಕೆ ವಕಿ ಹಾಸಕೋ ಮನಹಜೆ ಕುಲವಾಲು ಮಮಗರ್ರೆ ಕುಲವಾಲು ಮಕ್ಕಿವಾದೆ ಫೆತ್ತೆ ಸಾಸಕು ಹಿಸಾಬಿಲ್ ಮಗ ಫೆತ್ತೆ ಕುಲವಾಲು ಮಗ ಮಸಕ್ಕೆ ಕೊರಬಾಫಾ ಮೇಸ್ತಿರಿ ಹೆಂಗೆ ತೊ ಮೀ ಅಳ್ಗೊಂಡು ಮೆನ್ನ ಹಾದ ಕುಳ್ದು ಫುಟ್ಟ ಉಫ ಮಾಫನ್ ಫೆಕ್ಕೋಣಿ ದತ್ತು ಅದು ಯಾದ ಮೀ ತಿರಿ ಸಂಹಾರ ಬರಿಗೆಂಡು ಮಸಕ್ಕೆ ಕುರೆ ಬೇಫುಳೆ ಮಿಮ ಮೀ ಫದ ಮೇಸ್ತಿರಿ ಅಗು ವಜನ್ ಕೊರಬೇಕು ಅಳ್ಗೊಮೆ ಕೊಮ್ಮೆ ಮೇಕ ಸುಮಕಿ ಅಳ್ಗೊಮ್ಮೆ ಗೊಮ್ಮಿದೆ ಅದು ಮೇಸ್ತಿರಿ ಅಳ್ಗೊಮ್ಮೆಂಗೆ ಇವತ್ತಿ ಹಿತ್ತುಗ ಲೋಬಿ ಹಿತ್ತುಗೆ ಹೇಳುವ ಹೊರಬೋಡ ಶುಕ್ರಿಯ ಧೀರಾಜ್ ಕುರುಬಿ ಅನ್ನ ಹಫ್ತಾಗ ಮೇಸ್ತಿರಿ ಮಿಸ್ಲಿಸ್ದಾಗ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗೆ ಹಾಕಿ ಬದ್ದಲ್ಕೊಮ್ಮ ಉಮ್ಮೀದ್ ಕೊರಮ ಮ್ಯಾ ಸಮಿ ಹಫ್ತಾಗ ಮೇಸ್ತಿರಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನಿಮ್ಮ ಅಲ ಫಳ್ಗೊಂಡು ವಕೀಲಾಣ ಮೇಸ್ತಿರಿ ಮೀ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಉಫದ್ದ ಮೀ ಹುಷ್ ಹೇಳಿ ಅಳ್ಕೊಂಡು ರೊಕ್ಕಿಯ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಗೆನಿಸ್ತೀನಿ ಸ್ಟುಡಿಯೋ ಪ್ರೊಡ್ಯೂಸರ್ ಗೊತ್ತು ಹಿತ್ತಿರುವುದೀನಿ ಫಾತ್ಮತ್ವ ಹೀದ ಟೆಕ್ನಿಕ್ ಗೊತ್ತು ಹಿತ್ತಿರುವುದೀನಿ ಆಮ್ನ ತಬೀಬ ಎಮ್ಮೆ ಅಂತರಣ ಬಾಜ್ಯರ್ದು ಹಾಕಿದ ವಕೀಲ ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಮ್.